0: 완전 민대원전 유라야 바장 민비양아 무리 장궁하라라 일마리 마라리 만비고르야 니누야르 얄리리라 유라행가바이 바장 민비양아 무리 장궁하라라 일마리 마라리 만비고르야 니누야르 얄리리라 유라니 குளோடிங்கரை துண்டுங்கனி மனு மழுறா குள்வாரே மறாலை இடை வர முழுமறு மனை துண்டுங்கனி மனு மழுறா குள்வாரே மறாலை இடை வர முழுமறு மறு மனை வரையிடலுவாழை மறாலுளா கடிங்கா இறகா வீடே நின்றா வாயு வாகுரு அணை நடியாவங்களாங்களா வீவனே நலாயினால் மறு மனை வரையிடலுவாழை மறாலுளா கடிங்கா இறகா வீடே நின்றா வாயு வாகுரு அணை நடியாவங்களாங்களா வீவனே நலாயினால் மறு
1: யோ 4 p.m. Saturday, World Music Hour, Kinalanga Yolgo Radio.